என் அன்பு சிறுவர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் உங்களுடைய தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சிறுவர் நேரம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சுவாரஸ்யமான கதைகள், பாடல்கள் மற்றும் பல இனிய நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். மணி சரியாக 11 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூன் மாதம் 6 தேதி. இதோ விநாயகரே போற்றும் உங்களுக்காக ஒரு துதி பாடல்.

நம்முடைய மொரீசியஸ் நாட்டில் பல திருமுருகன் திருக்கோவில்கள் இருக்கின்றன இல்லையா குழந்தைகளே? நாங்கள் கோயிலுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக முருகனுடைய சிலை இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து முருகன் வழிபாடு தொன்றுதொட்டு வருகிறது. அதனால்தான் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒரு திருப்புகழ் பாடல் மற்றும் காக்கும் வடிவேலன் வைசன் குரலில் நீங்கள் கேட்கலாம்.

முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பெண்ணிரு தோளும் பயந்த தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே.

மேலும் நம்முடைய கோவில்களில் அம்மனை வழிபடுவது நம்முடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து நமக்கு வந்திருந்தது இல்லையா. நாங்கள் மாரியம்மன், கருமாரியம்மன், துர்கை அம்மன் அவருக்கு நாங்கள் வழிபாடு செய்கின்றோம். இதோ அடுத்த பாடல், அம்மனை போற்றும் ஒரு துதி பாடல், திருவிளக்கை ஏற்றி வைப்போம் என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ நாங்கள் உண்ணா உண்ணா உண்ணாமுலை உமையாளொடும் என்னும் பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் இந்த பாடலை இந்த தேவார பாடலை வந்து அருணாச்சலத்தில் திருவண்ணாமலையில் இருக்கின்ற வீற்றிருக்கின்ற உண்ணாமுலை மற்றும் உமையாளொடும் அதாவது உண்ணாமுலை அம்மையார் அங்கே நம்முடைய உமா அம்மன் சரிங்களா நம்முடைய திரு அண்ணாமலையாருடைய தம்முடைய பாதி அதாவது உமாதேவி அவருடைய பெயரை கொண்டு நாங்கள் இந்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

அன்பு சிறுவர்களே, நீங்கள் கண்ணாணி தூங்கடா என்னும் திருமாலை போற்றும் பக்தி பாடல்களை நீங்கள் கேட்டீர்கள். மணி சரியாக 11:30 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூன் மாதம் 6வது தேதி. இதோ உங்களுக்காக சில குழந்தைகளுக்கான பாடல்கள். முதலில் வந்து குரங்கு மாமா பாடலை கேட்கலாமா?

குழந்தைகளே, இதோ உங்களுக்காக ஒரு குட்டி குட்டி கவிதை. சின்ன குருவி பற்றிய கவிதை. சின்ன குருவி பறக்குது பார், சிறகை விரித்து வானத்தில் தார். காலை வந்தால் கீச்சென பாடும், காணும் அனைவரும் மகிழ்ந்து கேட்போம். மரத்தின் மேலே கூடை கட்டி, மழையும் காற்றும் வந்தால் ஒட்டி, தானியம் தேடி துள்ளி துள்ளி, தினமும் வாழும் மகிழ்ச்சி உள்ளி. குருவை போல நாம் உழைப்போம், கூடியிருந்து அன்பை பகிர்வோம். நல்ல சொற்கள் பேசி பழகி, நாளும் மகிழ்ந்து வாழ்த்திடுவோம். இந்த கவிதையிலிருந்து என்ன அறிந்து கொள்கின்றோம்? உழைப்பு, ஒற்றுமை, அன்பு ஆகியவை வாழ்க்கையை அழகாக்கும்.

குழந்தைகளே, இனி உங்களுக்காக ஒரு குட்டி கதை. உதவியுள்ள குட்டி முயல். ஒரு அழகான காட்டில் குட்டி முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மின்னு. மின்னு எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ விரும்பும் நல்ல முயல். ஒரு நாள் சிறிய அணில் மரத்தில் ஏறும் போது அதன் பழக்கூடை கீழே விழுந்தது. பழங்கள் எல்லாம் சிதறி கிடந்தன. அணில் கவலையுடன் நின்றது. அதை பார்த்த மின்னு உடனே ஓடி வந்து எல்லா பழங்களையும் சேர்த்து கூடையில் வைத்து கொடுத்தது. அடுத்த நாள் ஒரு சிறிய பறவைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. மின்னு அருகிலுள்ள குளத்திலிருந்து ஒரு சிறிய இலை கிண்ணத்தில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தது. பறவை மிகவும் மகிழ்ந்தது. சில நாட்களுக்கு பிறகு மின்னு ஒரு பள்ளத்தில் தவறி விழுந்தது. வெளியே வர முடியாமல் உதவி கேட்டது. உடனே அணிலும் பறவையும் தங்கள் நண்பர்களுடன் வந்து மின்னுவை பாதுகாப்பாக வெளியே இழுத்து எழுத்தனர். மின்னு மகிழ்ச்சியுடன் சிரித்தது. நாம் மற்றவர்களுக்கு உதவினால் அவர்கள் நமக்கும் உதவுவார்கள் என்று அது கற்றுக்கொண்டது. இந்த கதையின் நெறி என்ன? மற்றவர்களுக்கு உதவுவது நல்ல பழக்கம். நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும்.

குழந்தைகளே, நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பேசும் பென்சிலில் ரகசியத்தை பற்றி நாங்கள் பேசப்போவோம். ஒரு சிறிய கிராமத்தில் கவி என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது அவன் மேசையில் ஒரு வித்தியாசமான பென்சில், அதாவது எழுதுகோலை பார்த்தான். அது பொன் நிறமாக ஜொலித்து கொண்டிருந்தது. கவி அந்த எழுதுகோலை எடுத்து வரையத் தொடங்கினான். திடீரென்று ஒரு குரல் கேட்டது. வணக்கம் கவி, நான் மாயா எழுதுகோல் என்றது அந்த எழுதுகோல். கவி ஆச்சரியத்தில் குதித்தான். நீ என்ன வரைகிறாயோ, அது ஒரு நிமிடத்திற்கு உயிர் பெறும் என்றது அந்த எழுதுகோல். கவி ஒரு அழகான பட்டாம்பூச்சியை வரைந்தான். உடனே அது காகிடத்திலிருந்து பறந்து வந்து அறையை சுற்றி பறந்தது. பிறகு ஒரு குட்டி யானையை வரைந்தான். அது தும்பிக்கையால் தண்ணீர் பீச்சி அடித்து அனைவரையும் சிரிக்க வைத்தது. ஆனால் எழுதுகோல் ஓர் எச்சரிக்கையும் கூறியது. நல்ல விஷயங்களை மட்டுமே வரை, இல்லையெனில் பிரச்சனை வரும். கவி அதை மனதில் வைத்து கொண்டான். அதனால் அவன் மரங்கள், பூக்கள், பறவைகள் போன்ற அழகான பொருட்களையே வரைந்தான். ஒரு நாள் கிராமத்தில் இருந்த வறண்ட பூங்காவை அழகாக்க வேண்டும் என்று நினைத்தான். பல வண்ண மலர்களையும் மரங்களையும் வரைந்தான். அவை உயிர் பெற்று பூங்காவை நிறைத்து விட்டன. அன்றிலிருந்து கவி தனது மாய எழுதுகோலை அனைவருக்கும் உதவும் நல்ல காரியங்களுக்கே பயன்படுத்தினான். திறமையும் சக்தியும் கிடைத்தால் அதை நல்ல செயல்களுக்காக பயன்படுத்த வேண்டும்.

குழந்தைகளே உங்களுக்காக சில சுவாரஸ்யமான தகவல்கள் நம்முடைய தமிழ் உலகின் மிக பழமையான மொழிகளில் ஒன்று தமிழ் 2008 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டுள்ளது தமிழுக்கு தனி எழுத்து முறை உள்ளது தமிழில் 12 உயிர் எழுத்துக்கள் 18 மெய் எழுத்துக்கள் மற்றும் 216 உயர்மெய் எழுத்துக்கள் உள்ளன தமிழ் பல நாடுகளில் பேசப்படுகிறது இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா நம்முடைய மொரீசஸ் நாட்டில் மற்றும் பல்வேறு நாடுகளில் தமிழ் பேசப்படுகிறது தமிழில் பாடல்களும் கவிதைகளும் மிகவும் பழமையானவை பழங்கால தமிழ் கவிதைகள் இன்றும் படிக்கப்படுகின்றன தமிழில் ஒரு சிறப்பு எழுத்து உள்ளது ழகரம் என்ற எழுத்தை சரியாக உச்சரிப்பது பலருக்கு ஒரு சுவாரஸ்யமான சவாலாக இருக்கிறது தமிழ் வாழை மழை போன்ற சொற்களில் இது வருகிறது தமிழ் ஒரு செம்மொழி அதன் தொன்மை இலக்கிய வளம் மற்றும் தனித்துவத்திற்காக தமிழ் செம்மொழி என்ற சிறப்பை பெற்றுள்ளது மழை என்ற சொல்லில் எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அதன் எழுத்துக்கள் வந்து 2 எழுத்துக்கள் ம கூத்தல் ழை இந்த சொற்களை சொல்லி நீங்கள் பாருங்கள் மழை அழகு வாழை விழா தமிழ் அந்த ழ ஒலியை நீங்கள் அழகாக சொல்ல வேண்டும் நாங்கள் மழை அப்படி நாங்கள் சொல்ல மாட்டோம் மழை வாழை விழா தமிழ் அழகு இவையெல்லாம் இப்படி நாங்கள் சொல்கிறோம் அடுத்த பாடல் ஓடி விளையாடு இந்த கண்மணி குரலில் அடுத்த பாடல்

0: தாயம் ஹய்யா
1: ஆமா நீ பாடினியே அது என்ன பாட்டு கண்மணி
0: அதுவா அது பாரதியார் பாட்டு சுப்பு
2: பாரதியார் யாரு கண்மணி
0: பாரதியார் ஒரு கவிஞர் அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு

சின்ன சின்ன குழந்தைகள் நம்முடைய இன்றைய உங்களுக்காக குழந்தைகளுக்கு கடைசி பாடல் சிற்றீராம் குரலில் பாப்பா பாட்டு என்னும் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

அன்பு சிறுவர்களே, மணி சரியாக 12 ஆகிறது. இன்று சனிக்கிழமை, ஜூன் மாதம் 6ஆம் தேதி. உங்களுக்காக சில திரைப்பட மெல்லிசை பாடல்கள் நாங்கள் அன்புடன் தருகின்றோம். மேலும் இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும், திருமண நிறைவு நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும், நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று பாஷரிலிருந்து பல்லவி சோமிநாதன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு கணவன் அருணன், மகள் யானா, அத்தைமார் தேவி, மாமனார் இந்திரன், சுகினாமிலிருந்து அம்மா தேவி வலு மற்றும் சகோதரன் யுவன், சிற்றப்பமார்கள் கணேசன், ராயன், கவின், செல்வன், விஜம், ஷமுனிலிருந்து அம்மாய் நீலா சுப்யா, மாமே அருணன், அத்தை உமிலா, ரிவாலன், ரசிகன், மாமே வந்தி, அத்தை வகதா, சிவரஞ்சினி, யாதேஸ்வரன், கிராபாலிலிருந்து சின்னம்மா ரூபி, சுகன், வினேசன், ஷாகன் மற்றும் ஐவா. அடுத்த பாடலை நாங்கள் லால்மாச்சியிலிருந்து அகிலன் சொக்கலிங்கம் தமது பிறந்த நாளை முனித்து அம்மா மணி, அப்பா தேவதாசன், அருள்வாணி, சிவம், ஹயான், யுவனா, யுவனி, ஞானவன், கல்வியன், குழலி, சொக்கலிங்கம் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள். யூனியன் பார்க்கிலிருந்து ஐயா கமி குபா தமது பிறந்த நாளை முனித்து மனைவி அம்பாள், பிரிசிலா, தனலக்ஷ்மி, புவன், குமரன், கார்த்திகை, ஷண்முகா, ஹேமா, கெதிஷா அனைத்து குப்பா குடும்பத்திலிருந்து வாழ்த்துக்கள். மிட்லண்ட்ஸிலிருந்து மெயிலன் சினிவன் தமது பிறந்த நாளை முடித்த அம்மா மெவிலா, அப்பா அதிசன், அம்மாய் தேவினா, தாத்தா தவிசன், அப்பாய் ஷமிலா, தாத்தா திவா, அவிலா, எகன், கில்யான் மற்றும் கமலம், குலகன், ஜெஷினி, தாத்தா குவலன், அம்மாய் வனிசா, செந்தில் அனைத்து மிட்லண்ட்ஸிலிருந்து சினிவன் குடும்பம் ஆகியோரின் சார்பாக வாழ்த்துக்கள் பல. அடுத்த பாடலை நாங்கள் ரிவ்யா ஜாபாவூரைச் சேர்ந்த அம்மா மனுன் ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். தமது பேரன் சோமசேகரன் சோழன், பேத்தி செந்தாமரை, மகன்மார் சஞ்சீவன் ஜெசன், மருமகள்மார்கள் சந்தி கெசிலா, அன்னி வனேசா மாலினி, தங்கைமா ரோஜாமணி வாணி, வசந்தா ரூபி, தம்பிமார்கள் சுந்தரன் வீரன், பாட்டி தங்கச்சி, பாட்டி சுபமா, நண்பர்கள் தேவி, நிலம், வனிதா, தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நாங்கள் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம். இதோ அடுத்த பாடல், லேசா லேசா என்னும் பாடலை சிறப்பாக இந்த பாடலை வந்து பிரியதர்ஷன் இயக்கியுள்ளார். இந்த படம் லேசா லேசா, இசை ஹரிஷ் ஜெயராஜ், பாடல் வரி வாலி, பாடியவர் அனுராதா ஸ்ரீராம். இந்த படத்தில் நடித்தவர்கள் ஷா மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் அவர்கள்.

சிறுவர்களே அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய சிறுவர் நேரம் என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த திரைப்பட பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. நம் நிகழ்ச்சியை கேட்குமாறு மனமார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என நம்புகின்றோம். நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் இதே வானொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரை அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய இன்றைய சனிக்கிழமை, நாளைய ஞாயிற்றுக்கிழமை இன்னதாக அமையட்டும் என வாழ்த்துகின்றோம். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஓய்வு பெற வேண்டும். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நல்ல பொழுது போக்க வேண்டும். மேலும் இன்று சனிக்கிழமை ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல காலம் நீங்கள் கழிக்கலாம், நீங்கள் செலவழிக்கலாம். சரி, நாங்கள் அடுத்த வாரம் உங்களை கண்டிப்பாக சந்திப்போம். ஆனால் அதற்கு முன்னாடி நாங்கள் இதே வான

சென்னையில் மொரீசியஸ் வானொலி இரண்டில் செவ்வாய்க்கிழமை தோறும் 4 மணிக்கு எங்களுடைய தேவராகம் என்னும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். அதை கேட்க தவறாதீர்கள். மிக்க நன்றி. வணக்கம்.

0: Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
0: My, this is Radio Mauritius.
1: 您好。
2: Assalamualaikum.
3: Came to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களையும் ஒளி அவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 மற்றும் 819 கிலோஹெர்ட்ஸ் வரிசைகளில் உங்களுக்கு இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நம் நிகழ்ச்சியை பக்தி பாடலுடன் மற்றும் இன்னிசை பாடல்களுடன் மற்றும் ஔவையார் பொழிந்த அருள்மொழியும் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும். இதோ கேட்கலாம் சிவபெருமானை போற்றும் தெய்வீக பாடல்.

வானொடி அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடை என்னும் அரிய நூலில் சனி நீராடு என்றார் ஔவையார். அதாவது சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது ஔவையார் வாக்கு. ஔவையார் said to take bath with oil every Saturday. So just follow the pathway of ஔவையார். வானொலி அன்பர்களை அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இதோ எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய இதயம் ஒரு கோவில். நம் இதயமே ஒரு கோவில், அதில் உதயம் ஒரு பாடல்.

உன்னை சரணடைந்த என்னும் பாடல். இந்த பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஓரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வருடைய நண்பர்களை அடுத்து வருவது ஸ்டா படத்திலிருந்து வந்துள்ள அருமையான பாடல் ரசிகா ரசிகா என்னும் பாடலை சிறப்பாக உஷ்மா ஊரில் வசிக்கும் முருகன் குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வானொலி அன்பர்களே, நாம் வணங்கி வந்த இசையருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி மானந்து மந்தகிளை என்னும் பாடலுடன் முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.